ஜெயஸ்ரீ ஷேன் சிவா சித்திரக்கு விட்ட ஃபத்துலி குல்லிய சர்மதன் ஒல தக்கில்லி இலா சிவா கக்பல்த வல்ல ஷனி யுதீக யா கஃபூர் வ அஊஸ் பிக மின ஷைத்தான் ரப்பி வ அலூஸ் அஸ்லிஹ் உமூர்.